0: பொன்னியின் செல்வன் கதைக்கோ சுனாம் பொன்னியின் அறிக்கை ரிப்போர்ட்.
1: सामाजिक संघर्षका